0: برا نابلس لا صعب يعني.
1: سي ديفيسيل دو سورتير دو نابلوز.
0: ممكن يعني بجوز اكثر يعني من 15 سنه ما طلعتش.
1: Peut-être ça fait plus que 15 ans que je suis pas sortie de Naplouse.
0: منطقه نابلس يعني بيعتبروها منطقه معقل يعني للارهابيين او معقل للمنظمات
1: oui,
0: الارهابيه.
1: Parce qu'on considère que Naplouse c'est la résidence des activistes.
0: الناس بتسهل على بعضيها انه بدي شغله من رام الله بتصل في تاعه رام الله بيجيب لي اياها على المخصوم وانا بتوجه للمخصوم.
1: Donc comme solution les gens nous aident. Si j'ai besoin de quelque chose de Ramallah, je téléphone à des amis et ils peuvent me l'emmener.
0: Bachar.
1: Je m'appelle Bachar.
0: Bachar. عامل مخبز يعني عامل مخبز.
1: J'ai un four. Je suis boulanger.
0: طبعا انا عاده يعني يوم الجمعه يوم الجمعة هون البلد يعني بيشتغلوش.
1: Le vendredi d'habitude les gens ne travaillent pas ici dans la vieille ville.
0: أنا طبعا بشتغل يوم الجمعة للظهر.
1: Mais moi par contre je travaille jusqu'à midi.
0: فأنا جاي عشان أفتح الفرن.
1: Et en venant vers le four pour l'ouvrir.
0: كانت الساعة 6 الصبح.
1: C'était 6 heures du matin.
0: هلا أنا واقف على الباب هون.
1: J'étais à la porte.
0: هلا بآخر الدحلة فوق.
1: Et en haut, il y avait.
0: أنا مش منتبه إنه في جيش.
1: Et j'ai pas remarqué qu'il y avait des soldats israéliens.
0: جيش كتير يعني.
1: Il y en avait beaucoup.
0: صرت أطلع فيهم ويطلعوا فيي.
1: Je les regardais et ils me regardaient.
0: هلا أنا بدي أرجع أنزل من تحت بشكوا فيي.
1: Et si je retourne pour descendre, ils vont douter.
0: وقفت باب المحل صرت ارش مية واكنس عشان برضو يشوفوني مزبوط.
1: Donc je suis restée à la porte et
0: انا بشتغل.
1: Et j'ai commencé à travailler pour qu'ils ne doutent pas.